சைவ கிமிதி கிமிதி நல பழக்கே அம்மா பெவ கிருபிந்த கட சமகரான பெந்தல தொட்டன கதா ஹரிம வினோ.